நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெருவம் சொந்தமாக்கி போட்டி கட்டு கொண்டாட்டுகள் தூக்கி கட்டிய போரின் சாரே நாடு சீரிப்பான.